0: பேசிட் போட்டு ரிட்டர்ன் லெட்டர் இங்கே த்ரீ டூ ஜீரோ ஆல்ரெடி த்ரீ டூ ஒன் நைன் அப்புறம்
1: லெட்டர் த்ரீ டூ ஜீரோ ஸ்ட்ரீட் ஒன் நைன் ஜீரோ நாட் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் டூ.